0: காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போமாக.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. பொந்திகளும் மேனி புரிசடை புண்ணியனும் நின்றுலகம் தாயனிடுமாளும் என்றும் இருவர் அங்கத்தால் தெரிவார் எனும் ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உள்ள நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய வரம்பரை மெய்கண்டார் வழிவழி தெய்வர் திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசர் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருநாட்டிலே தற்பொழுது புரட்டாதி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே கோவிந்தன் திருவிழாவும் திருமாலுடைய வழிபாடும் மிகச் சிறப்பானது முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே திருமாலியம் குறித்த ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருமாலுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமானதாக பயன்படுத்தப்படுவது திரு துழாய் என்று சொல்லக்கூடிய துளசி. திருமாலுடைய வழிபாட்டிலே இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு பொருளாக இருக்கின்றது. திருமாலுடைய வழிபாட்டில் துளசியின் என்பது தவிர்க்க முடியாத ஒரு வழிபாட்டு பொருளாகவும் ஒரு மூலிகையாகவும் இருக்கின்றது. இதை தவிர்த்து நாம் திருமாலை வழிபாட்டிலிருந்து நீக்க முடியாது. திரு துளா எனப்படும் புனிதமான துளசி வெறும் ஒரு செடி மட்டுமல்ல, அது ஒரு சமயம், உடலுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம், அறிவியல் ஆகிய மூன்றும் சங்கமிக்கும் ஒரு தெய்வீக தத்துவமாகும். ஆழ்வார்கள் பெருமானை பாடுகின்ற பொழுதெல்லாம் துளசி மாலை அணிந்த மார்பன் என்றே வர்ணிக்கின்றார்கள். பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் நாச்சியார் துளசி வனத்தில்தான் அவதரித்தாள். தொண்டரடி பொடியாழ்வார் தன் திருமாலை பாசுரத்தில் துளசியின் தூய்மையை பாடுகின்றார். துளசி தொங்களோடு ஏடு அணிந்து தோல்மிசை சுடர்சை மாமணியும் வளங்கொள் மாமதில் சூழரங்கம் பெருமாள். பெருமாளுக்கு தங்க நகைகளை விட வைட வைரூழியங்களை விட துளசி இதழ்களால் அர்ச்சனை செய்வதே மட்டற்ற மகிழ்ச்சியை தரும் என்கிறது திருமாலுடைய வழிபாட்டு முறை. தாவரவியல் மற்றும் மருத்துவ குணங்கள் அறிவியல் முறையாக இந்த துளசிக்கு மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. மூலிகையினுடைய ராணி என்று, குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே இந்த துளசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. வெப்பமண்டல தீவுகளில் துளசி மிகச் சிறப்பாக வளரக்கூடியது. இது 24 மணி நேரமும் ஆக்சிஜனை, உயிர் வாயுவை வாரி வழங்கும் அற்புதம் வாய்ந்தது. அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் முற்றத்திலும் துளசி மாடம் வைத்து அதை சுற்றி வரச் சொன்னார்கள். இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக

0: கூடியது. சளி, இருமல் மற்றும் சுவாசப்பை கோளாறுகளுக்கு துளசி ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. மன அழுத்தத்தை குறிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு என்று நம்முடைய புதிய அறிவியல் கூற்றுக்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பாரந்தந்தரியம், அதாவது இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலை என்பதற்கு இந்த துளசியை உதாரணமாக சொல்லுவார்கள். கோவிந்தன் வழிபாட்டில் துளசி தீர்த்தம் குடித்தால் மறு பிறவி இல்லை என்பார்கள். ஆன்மீக ரீதியாக அது நம் அகந்தையை தூய்மைப்படுத்துகின்றது. அறிவியல் ரீதியாக அது நம் உடலை தூய்மைப்படுத்துகின்றது. நம் வீட்டு துளசி செடிகளை நாம் பாதுகாத்து வளர்க்கின்ற பொழுது அது நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கின்றது, இறை வழிபாட்டுக்கு உதவியாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நம்முடைய உடலுக்கு ஒரு மருந்து பொருளாகவும் நமக்கு ஒரு நல்ல சத்துள்ள உணவாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே துளசி என்பது இறை வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத ஒரு பொருளாக அமைந்திருக்கின்றது. எனவே அடியார் பெருமக்கள் குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்திலாவது அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி பருகி உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய மொரீசியஸ் வானொலி நிலையத்தார்க்கு என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: மிக அருமையான பக்தி நிறைந்த இந்த சிறப்புரைக்கு மிக்க நன்றி. புரட்டாசி மாதத்தின் மகிமையையும் திருமாலின் அருளையும் அழகாக எழுத்து உரைத்தீர்கள். இப்போது நம் மனதை இறைவனிடம் அர்ப்பணித்து திருமாலை போற்றும் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்போம். கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய.

இது மொரிஷஸ் வானொலி. திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த புதன்கிழமை பக்தியுடன் மத்திய பிற்பகல் வணக்கம். புரட்டாசி கோவிந்தன் உரடத்தையொட்டி மொரிஷஸ் வானொலியில் நாளோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். புதன்கிழமை இன்றைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் 20ஆம் நாள்.

சிறப்பு நிகழ்ச்சி கண்ணே நம்முடைய அமைனும் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அன்றாட வாழ்க்கை பணிகளை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொண்டு வருகின்றீர்கள் என்று நம்புகிறோம்.

இதோ வருவது அருமையான ஒரு பாடல் உங்களுக்காகவே. மெல்லிசை குயில் சுசில் அவர்கள் குரலில் வரும் பாடல் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரல் கேட்டு நாலு படி பால் பறக்குது ராமாரி

0: உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கலனமுடாமினும் சிறப்பு நிகழ்ச்சி அடுத்தபடியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுகின்றவர் ஐயா நித்யானந்தம் சண்முகம் அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. பொந்திகளும் மேனி புரிசடை புண்ணியனும் நின்றுலகம் தாயனிடுமாளும் என்றும் இருவர் அங்கத்தால் தெரிவார் எனும் ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உள்ள நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய வரம்பரை மெய்கண்டார் வழிவழி தெய்வர் திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசர் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருநாட்டிலே தற்பொழுது புரட்டாதி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே கோவிந்தன் திருவிழாவும் திருமாலுடைய வழிபாடும் மிகச் சிறப்பானது முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே திருமாலியம் குறித்த ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அறிகின்றேன். திருமாலுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமானதாக பயன்படுத்தப்படுவது திரு துழாய் என்று சொல்லக்கூடிய துளசி. திருமாலுடைய வழிபாட்டிலே இது மிகவும்

0: மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு பொருளாக இருக்கின்றது. திருமாலுடைய வழிபாட்டில் துளசியின் என்பது தவிர்க்க முடியாத ஒரு வழிபாட்டு பொருளாகவும் ஒரு மூலிகையாகவும் இருக்கின்றது. இதை தவிர்த்து நாம் திருமாலை வழிபாட்டிலிருந்து நீக்க முடியாது. திருத்துளா எனப்படும் புனிதமான துளசி வெறும் ஒரு செடி மட்டுமல்ல, அது ஒரு சமயம், உடலுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம், அறிவியல் ஆகிய மூன்றும் சங்கமிக்கும் ஒரு தெய்வீக தத்துவமாகும். ஆழ்வார்கள் பெருமானை பாடுகின்ற பொழுதெல்லாம் துளசி மாலை அணிந்த மார்பன் என்றே வர்ணிக்கின்றார்கள். பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் நாச்சியார் துளசி வனத்தில்தான் அவதரித்தார். தொண்டரடி பொடியாழ்வார் தன் திருமாலை பாசுரத்தில் துளசியின் தூய்மையை பாடுகின்றார். துளசி தொங்களோடு ஏடு அணிந்து தோல்மிசை சுடர்சை மாமணியும் வளம்கொள் மாமதில் சூலரங்கம் பெருமாள். பெருமாளுக்கு தங்க நகைகளை விட வைட வைரூழியங்களை விட துளசி இதழ்களால் அர்ச்சனை செய்வதே மட்டற்ற மகிழ்ச்சியை தரும் என்கிறது திருமாலுடைய வழிபாட்டு முறை. தாவரவியல் மற்றும் மருத்துவ குணங்கள் அறிவியல் முறையாக இந்த துளசிக்கு மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. மூலிகையினுடைய ராணி என்று, குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே இந்த துளசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. வெப்பமண்டல தீவுகளில் துளசி மிகச் சிறப்பாக வளரக்கூடியது. இது 24 மணி நேரமும் ஆக்சிஜனை, உயிர் வாயுவை வாரி வழங்கும் அற்புதம் வாய்ந்தது. அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் முற்றத்திலும் துளசி மாடம் வைத்து அதை சுற்றி வரச் சொன்னார்கள். இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சளி, இருமல் மற்றும் சுவாசப்பை கோளாறுகளுக்கு துளசி ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. மன அழுத்தத்தை குறிக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு என்று நம்முடைய புதிய அறிவியல் கூற்றுக்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பாரந்தந்தரியம், அதாவது இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலை என்பதற்கு இந்த துளசியை உதாரணமாக சொல்லுவார்கள். கோவிந்தன் வழிபாட்டில் துளசி தீர்த்தம் குடித்தால் மறு பிறவி இல்லை என்பார்கள். ஆன்மீக ரீதியாக அது நம் அகந்தையை தூய்மைப்படுத்துகின்றது. அறிவியல் ரீதியாக அது நம் உடலை தூய்மைப்படுத்துகின்றது. நம் வீட்டு துளசி செடிகளை நாம் பாதுகாத்து வளர்க்கின்ற பொழுது அது நம்முடைய சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கின்றது, இறை வழிபாட்டுக்கு உதவியாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நம்முடைய உடலுக்கு ஒரு மருந்து பொருளாகவும் நமக்கு ஒரு நல்ல சத்துள்ள உணவாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே துளசி என்பது இறை வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாத ஒரு பொருளாக அமைந்திருக்கின்றது. எனவே அடியார் பெருமக்கள் குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்திலாவது அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி பருகி உடலை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய மொரீசியஸ் வானொலி நிலையத்தார்க்கு என்னுடைய நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், மெஞ்ஞானம், தன்னம்பிக்கை, பொறுமை, பொறுப்பு, கல்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: அருமையான விளக்கங்களை தந்தவர் தவத்திரு நித்யானந்தம் சண்முகம் அவர்களுக்கு மிக்க நன்றி. சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இந்த மத்திய நேரத்தில் திருமாலின் திருநாமங்களையும் பக்தி பாடல்களையும் கேட்டு பக்தியுடன் தொடர்ந்து கேட்போமாக. இதோ திருமதி மாலாதேவி அவர்கள் ஓதிய ஸ்ரீராம படிகத்தின் ஒரு பகுதி.

புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் அறிவிப்புகள். இச்சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10 அன்றுக்கு எமது வானொலியில் ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் அன்றைக்கு பொப்லா அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் நள்ளிரவு 12 முதல் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை 10 வரை சிறப்பு நிகழ்ச்சி நீ நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்படும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். மேலும் எமது தொலைக்காட்சியிலும் அறிவிப்பினையும் கேளுங்கள். இச்சனிக்கிழமை அக்டோபர் 10 அன்றைக்கும் ரோசில் பவுண்டரி அருள்மிகு சிவ சுப்பிரமணிய திருக்கோவிலிருந்து நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தேசிய தொலைக்காட்சியில் தமிழ் அலைவரிசையில் தமிழ் சேனல் 6 தமிழ் 6 வரிசையில் இரவு

ஒன்பது மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை சிறப்பு நிகழ்ச்சி நே நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். எனவே அச்சிறப்பு நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள், பார்க்க தவறாதீர்கள். நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். இதுவரும் அடுத்த பாடல் ஒரு கும்மி பாடல். இது கலைமாமணி எல் ஐஸ்வரி அவர்கள் அண்மையில் பாடப்பட்ட ஒரு பாடல், ஒரு கும்மி பாடல்.

பக்தர்களே, சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது நம் மதத்தின் மரபு வழி நம்பிக்கை. எனவே இச்சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது அறிவிப்புகள், அதாவது எமது கிடைத்துள்ள அறிவிப்புகள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். கொங்கவால் கியூபிப் கனக துர்கை சங்கம், ரோசில் பவுண்டரி பொசேஜோ தமிழ் தர்ம சங்கம், குத்து சேம்பியா திரௌபதி அம்மன் தமிழ் கோவில் சங்கம், புப்ளம் பாம்ப்ளூமுஸ் திரௌபதி அம்மன் சிவசுவாமியர் திருக்கோவில், ராயல் ரோட் சென் ஜூலியன் டோட்மா சிவசுவாமியர் தமிழ் தர்ம சங்கம், சுவைநாம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் திருக்கோவில், பிரித்தானியா சிவ சுப்பிரமணிய தமிழ் தர்ம சங்கம், மெசோனெட் ரோட் ரவியனிசாங்கி தமிழ் கழகம், பச்சிமாரி முருகன் ஒற்றுமை சங்கம். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் நடைபெற உள்ளது. மாலை 5 மணி முதல் மறுநாள் விடியற்காலின் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி வரை ஓர் இரவு முழுதும் ஓல் நாள் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் இச்சனிக்கிழமையிலும் அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கும் கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் வக்வா சாண்டகுணான் என்ற சபை, ராயல் ரோட் பெல்விமொபைல் மாரியம்மன் உபகார சங்கம், லக்கி தீபாம்ஸ்தான் பிளாக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், பிளாக் ஆஜி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், லிவால் சச்சிதயா மகமாய் அம்மன் திருக்கோவில். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை, அதாவது மாலை 5 மணி அளவில், நள்ளிரவு 12 மணி வரை டில் மிட் நைட் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது அறிவிப்புகள். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். கோவிந்தா ராஜா பூபன், கோகுல பாலகிருஷ்ணன், காலச்சந்திர இசைமணி ஒருவர், அரங்க நாயகி நாயுடு அம்மையார் மனமுருகி பாடிய பக்தி மிகும் இந்த பாடலை உங்களுக்காகவே

எமது வானொலி அறிவிப்பு புரட்டாசி கோவிந்தன் விரடட்டையொட்டி எமது மொரிஷசு வானொலியில் காலைதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை அரங்கநாதன் ஆராதனை என்றொரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். ஹரி ஹரி கோவிந்தா என்பது அடுத்து வரும் பாட்டுக்கு திரு சாமிநாதன் மற்றும் பக்வா தமிழ் அண்ணாதுரை பஜனை கழகம் பஜனை கழகத்தார்கள் ஆகியோரும் இணைந்து பாடும் பக்தி மிகவும் இந்த

மட்டும் உங்கள் நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் விதுஷி அனுஷ்கா அப்பசாமி அவர்கள் பாடும் பாடலுடன் நிறைவு பெற எமது சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம் நன்றி. கோவிந்தா போற்றி போற்றி ஓம் நமோ நா.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நம்முடைய இன்றைய பெருமாள் அருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கோவிந்தனை போற்றும் பக்தி பாடல்களை கேட்கலாம்.

கோவிந்த பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. கோபாலா, கண்ணன், திருமால், முரளிதரா, கோவிந்தா, கிருஷ்ணா, இவையெல்லாம் அவர்களுடைய பெயர்கள். நாங்கள் இந்த திருநாமங்களை உச்சரிக்கும் போது எங்களுக்கு திருமால் உடைய அருள் பெறும்.

நம்முடையார்களே, நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் பக்தி பொங்கும் பாடல்களை கேட்கலாம். மேலும் வரும் சனிக்கிழமை அன்றைக்கு புரட்டாசி மாதத்தின் கோவிந்தன் திருவிழா, அதாவது 4வது கோவிந்தன் திருவிழா வாரம், நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போவீர்கள்? கண்டிப்பாக ஒரு மண் விளக்கை நீங்கள் கொண்டு வரலாம், அல்லது நீங்கள் ஒரு பூ மாலையை, துளசி மாலையை எடுத்து செல்லலாம்.

அன்பு மக்களே, நாங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பாரம்பரிய ஆடைகளையும் நாங்கள் அணிய வேண்டும். சிறுமிகள் சட்டை பாவாடை, சிறுவர்கள் சட்டை வேட்டி, பெண்மணிகள் பாவாடை தாவணி அல்லது அம்மையார் மார்கள் அவர்கள் புடவைகளை கட்டி இருக்கலாம். நம்முடைய ஐயாமார்கள் அவர்கள் வேட்டி அணிந்து கோவிலுக்கு செல்லலாம்.

மக்களே, நம்முடைய இன்றைய பெருமாள் அருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தருக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।